கேதர் சட்டாத்மிதாவே அவர்த்தி ஆனப் சகலி சாடு திஸ் ஜன்கி தூ சேவானாக ஆனம் ஜான்னா ஹோவி தேரா நானக் திஸ் ஜன்கே பூஜோ சட் கேரா ஸ்லோக

ஆறு. பிரிச்சி சார் ந ஜானை தூஜை பாய் பியார், சாக்கு சுத் சாக்கு லக்ஷணி, நானக் நாரி விச் குனார் பௌடி, ஹர் ஹர் அப்படி தயா கர், ஹர் போலி பேணி, ஹர் நாம் தியாயி, ஹர் உச்சரா, ஹர் லாஹா லேணி, ஜோ ஜப்தே ஹர் ஹர் தின் சிராத் தின்ஹோ குர்பேணி, ஜினா சத்குர் மேரா பியாரா அராத்யா தின் ஜன தேக்கா நேணி, ஹோ வாரியா அப்படி குரு கோ ஜின் மேரா ஹர் சஜ்ஜன் மேலியா சேணி. ஸ்லோக மஹலா சௌதா. ஹர் தாசன் சியோ பிரீத் ஹை ஹர் தாசன் கோ மித், ஹர் தாசன் கே வஸ் ஹை ஜோ ஜந்தி கே வஸ் ஜந்த், ஹர் கே தாஸ் ஹர்.